வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே, எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு அந்த அலப்பா.